0: ரக்ஷித பந்தனாகார கதக்கல ஷிரந்தி ராஜபக்ஷ மகாத்மிய வெலிக்கட பந்தனாகாரி காந்தாஷேர் அந்தவலா மேத்தர ஞானசார ஹிமியண்ட கிஹியந்து மெந்தவீமே சித்திய கண திரைனிகாய்க மகானாஹிமிவரும் பந்தனாகார கொமசாரிஸ்ட லியூமகுத்யவலா ஏ அணுவ மகாசங்கராத்னே சா ஜனாதிபதிவரே ஆத்தர அது விசேஷ சாக்கச்சாவகுத் பவத்தெனவா எத்துளு தவசே பலமு சத்திய அனாவரணியே மெத்தன் சிட்ட ரக்ஷித பந்தனாகார கதக்கல ஹிட்டப்பு ஜனாதிபதி ஆர்யா ஷிரந்தி ராஜபக்ஷ மகாத்மிய வெலிக்கட பந்தனாகாரே காந்தா அன்ஷே ரந்தவா சிட்னவா பந்தனாகார திபார்த்துமேந்து பெவசுவே ஈயே ராத்திரி ஹத்தட பமன ஐய அதிகரணே சிட்டு வெலிக்கட காந்தா அன்ஷேட்ட ரெகினா பவாய் இன்னனுத்துருவ ஷிரந்தி ராஜபக்ஷ மகாத்மிய ரந்தவாயத்தே தவத் காந்தா ரெந்தவியன் ஹெட்டகட்ட ஆசன்ன பிரிசாக் ரந்தவா சிட்டின ஆரக்ஷித வாட்டுவக்க பவது வார்த்தாவுனா மே அத்தர ஐய அது விசேஷ வைத்திய பரீட்சணையாக சந்தஹா கொழும்பு பௌத்கலிக ரோஹலக்கட்டு ரெகனியாமட்ட நியமித்து வத்திபினவா அல்லஸ் கொம்சம விசின் அத்தடங்கூட்ட கண்ணாலது ஹிட்டப்பு ஜனாதிபதி ஆர்யா ஷிரந்தி ராஜபக்ஷ மகாத்மிய லபன தஹதுன்வனதா தக்வா ரக்ஷித பந்தனாகார கதகரண லெஸ் கொழும்பு மகேஸ்வராத் அதிகரணிய ஈயே நியமக்கலா ராஜ்ய பேங்குவாக் விசின் ருபியல் மில்லியன தஹயாக் சிறிலிய சவிய சங்கதானே பேங்கு கினுமட்ட மெரகிரீம துளின் தூஷணே நெமதி வரது சிது கிரீம ஈட்ட ஆதார அனுபலதீம சா சாபராதி சாவத்திய பரிஹரணே என சோதனா சம்பந்தின் எலிசு ஐய அத்தடங்கூட்ட கணுலபுவா ஷிரந்தி ராஜபக்ஷ மகாத்மிய அத்தடங்கூட்ட கத்தே கிருளப்பன பிஹிட்டி நிவசேதி அதால சோதனாவலட்டு ராஜ்ய பேங்குவக்கு ஹிட்டபு சபாபதி வரேக்குவோ பிரதீப் காரியவசம் மகத்தாது பசுவ அத்தடங்கூட்ட கணுலபுவா கிசே விதாத் ஒஹு எப்பமத்த முதாஹரின் லிசாய் அதிகரணைய நியோக கலே பூச்ச கலகுட அத்தே ஞானசார ஹிமியான்ட கிஹிவாஸ்திர அந்தவா அதிகரணேட்டு இதிரிபாத் கிரீமட்டு பந்தனாகார திபார்த்துமேந்துவ கட்டையத்து கிரீம சம்பந்தேன் சிய தெடி கணசல்ல சா வேமத்திய பலகரமின் திரைனிகாய்க மகநாயக மாஹிமிபானான் வஹான்சேலா விசின் பந்தனாகார கொமசாரிஸ் ஜெனரால் வரையா வித்து லிபியாக்கியமு கருத்தி வினவா இம் லிபிய நிகுத்கர அத்தே மல்வத்தும் வார்ஷவே மகநாயக்கு அதிபூஜ்ய திப்பட்டுவாவே ஸ்ரீ சித்தார்த்த சுமங்கல அஸ்கிரி பார்ஷவே மகநாயக்கு அதிபூஜ்ய வரகாகுட ஸ்ரீஞான ரத்ன அமரபுர மகாணிகாயே உத்தரீத்தர மகநாயக்கு அதிபூஜ்ய கரகுட உயங்குட மைத்ரிமூர்த்தி சா ராமஞ்ச மகாணிகாயே மகநாயக்கு அதிபூஜ்ய மகுலாவே ஸ்ரீ விமலையான மகனாஹிமிவருண்கே அத்சனின் யுத்துவாய் உப்புட்டா கேணீம அதிகரண தீந்துவாக் பிரகாரவு பந்தனாகார கதகெருணு கலகுடத்தே ஞானசார ஸ்தவிரியான்ட்டு கிஹிவஸ்திர அந்தவா அதிகரணேட்டு எதிரிபத்கிரீம சம்பந்தவாய் ஸ்ரீலங்கா பிரஜாதாந்திரிக சமாஜவாதி ஜனராஜே ஆண்டுக்ரம வெவஸ்தாவட்டஹா அதிகரணமே கிரியாதாமியான்ட்டு கிசிது பார்ஷவேக்கின் பாதா நொவியயுத்துபவு அபகே ஸ்தாவரையாய் எஹேத் கலகுடத்தே ஞானசார ஸ்தவிரியான்ட்டு கிஹிவஸ்திர அந்தவா கரு அதிகரணேட்டு எதிரிபத்கிரீமட்டு ஈயே தினேதி பந்தனாகார திபார்த்துமேந்துவ கட்டயத்துக்கல ஆகாரே அப்பகே விமத்தியட்ட தெடி கணசல்லட்ட ஹேத்துவன பவு அவதாரணைய கருணு கெமெத்தேமு பிக்ஷுவகே சீவரே இவத் கிரீம ஹோ பெவிதிபாவே அஹோசி கிரீம ஹுதேக் ராஜ்ய பரிபாலனமே ஹோ பந்தனாகார ரெகுலாசியக்கட்ட சீமாவோ கருணாக் நொவனாத்தர் ஏ கருத்தர மகா சங்கரத்னேட அயத்துன சாசனிக கர்த்தவியக்கி வர்த்தமான சந்தர்ப்பே அணுவ அதால பிக்ஷுவ அயத்துன நிகாய பார்ஷவே கருத்தர காரக மகா சங்க சபா வித் சங்க சம்மத்தேன் எவனி கருணாக் சம்பந்தேன் தீரணே கணிமே பலாதிகாரிய பெவரியத் கலகடத்தே ஞானசாரஸ்தவிரியான் பிக்ஷுத்தே சேதனேவன பாராஜிகா ஆபத்தியக்கட்ட பத்வதி பவட்ட ஹோ சீவரே நிரப்பியுத்து பவட்டு அதால சங்க சபா மகின் கிசிது தீர்ணையாகின நொமெத இவன் பசுவிமாக் துல பந்தனாகார பரிபாலனே மகின் எவனி கிரியாமார்கியா கெனீம சமஸ்த சம்புத்த சாசனே பெவத்ம அபியோகேட லக்கிரீமட ஹேத்துவன அத்தரம பௌத்த சம்பிரதாயட சிதுவன பலவத்தானியக்கி எஹெயின் அதிகரணிய மகின் வரதகரு கருணலத யம் பிக்ஷுவகே பிக்ஷுத்தேட்ட அதால கருணு சம்பந்தேன் எக்கி பிக்ஷுவ அயத்தன நிகாய பார்
1: பெற ஏந்தி ஏந்துமு வண்ணே சீவரே வினா கிஹி ஏந்துமாக் நொவன பவு அபகே விஸ்வாசியாய் தவது எக்ஸாஜாத்தீன்கே சம்மத ஆமரீதி மாலாவே தாஹத துணவன ரீதிய ஸ்ரீலங்காவே பந்தனாகார துளு பிராயோகிகவ கிரியாத்மகவன பவ அப விஸ்வாசகரமு எக்கி ரீதிய பிரகாரவ யம் சிறகருவுக்கு

0: கத்தா வெண்ண மிஸ்டனியால வெண்ண
1: வெளி பெல் பெண்டகினா ஹன்ன ஜனி எக்க தேதுனு மாவத்த

0: என்ன மிஸ்டனியாலம் என்ன
1: இன்னா வெரி பெல் பெண்டகினா ஹன்ன ஜானி எக்க தேதுனு மாவத்த

0: என்ன மிஸ் அணியாளம் என்ன
1: இனா வெரி பெல் பெண்டகினா ஹன்ன ஜானி எக்க தே துணு மாவத்தை

விலாப துலகாய் வினாடி பணஸ்துடாயி. அதெல்லாம் ரேட்டை எந்தாங்கிட்டே போயிட்டு ஹெம்மே அவிலத வந்தா அறே அறே ஜானு ஜானு அவேதே அவளுக்கு நேமே சிந்துவோட ஹரியட்டமா கெலப்பின எந்தமாக்கு எந்த அவிலதி என்னதமாய் ஹதான்லே கெட்டாய துதே தாயிட்ட சுபுருது விதியட ஹம்பேமு மே பெத்தர கோல் கரப்பு வாட்ஸ்அப் மெசேஜஸ் ஏபு ஹெமோட்டம ஸ்தூதி கீங் என்னங் இது மம ஜனி அது ஜானுடி மூத் கியன்னோன்னே கியன்னோனி ஒக்கோம் மே சிந்து விதியன் கெலப் என்னம தியனோ.